ஜரியா பலரை டாமா கத்தொம்பாங் மந்தே நிஹாரி தூவோ புலாங்லா நா புலாங்லா புலாங் ரணா மீனா மனந்திகான்.